0: காமே பெருசா இன்சால் பண்ணுங்க.
1: Johnson, J-O-H-N-S-O-N, first name is Ryan, R-Y-A-N, middle is L. Lincoln, date of birth 12-1 of 84, 120184.